0: ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
1: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
2: ரேடியோ மொரிஷஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபி கா.
3: श्रावण मास के संदर्भ में आइए सुनिए ये विशेष कार्यक्रम

தேனிசை அரங்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 நாடி போடு மெகாஹெர்ட்ஸ், 94.6, 98.2 கேப்பன் பள்ளி வரிசைகளிலும் காலை தோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சாரங்கம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக காலை தோறும் இதே இடத்தில் இரு சேனல் உங்களை வழக்க உங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு வியாழக்கிழமை, ஆகஸ்ட் 6 வாழ்க்கை ஒரு வரம் என்றால் அதில் நாம் அதிர்ஷ்டசாலி. வாழ்க்கை ஓர் அறிவியல் என்றால் அதில் நம் விஞ்ஞானி. வாழ்க்கை ஒரு போராட்டம் என்றால் அதில் நம் போராடி. வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நாம் தான் வாழ்ந்து காட்ட வேண்டும்.

அம்பர்களை நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இன்றைக்கு தனித்தமிழமாகிய முருகப்பெருமானுக்கு மிகச்சிறந்த நன்னாள், உகந்த நன்னாள். அன்றைக்கு ஆடிக்கிருத்திகை திருநாள். எனவே இந்த ஆடிக்கிருத்திகை திருநாளை முன்னிட்டு வழக்கமாக நாட்டில் சில திருக்கோயில்களில் ஆடிக்கிருத்திகை காவடி திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெறும். எனவே இதனையொட்டி நம்முடைய முழு நிகழ்ச்சியில் உங்களுக்காக திருமுருகனை போற்றும் பாடல்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நாம் அன்போடு வழங்குகின்றோம். முருகனை செந்தில் முதல்வனே மாயோன், மருகனை இசன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியே, நின்னுடைய தந்தை கால் இப்படி நம்பியே, கைத்தொழுவோம் நாம். ஒரு முருகா இந்த உள்ளம் குளிர வந்துதுமே, வருமுருகா வென்றுவாய் வருவான் நிற்ப கையிங்கனே, தருமுருகா வென்றுதான் புலம்பாந்திருப்ப தெய்யன் முன்னை, திருமுருகாற்றுப்படை உடனே வரும் சேவகனே, திருமுருகாற்றுப்படை உடனே வரும் சேவகனே.

நாளைக்கு முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புனிதமான ஆடி கிருத்திகை காவடி. பக்தர்கள் விரதம் இருந்து மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தி முருகப்பெருமானின் அருளை பெற தயாராகின்றனர். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்று நம்பிக்கையுடன் பக்தர்கள் பால் காவடி, பூ காவடி, பந்தேர் காவடி என பல வகையான காவடிகளை ஏந்தி வெற்றிவேல் வீரவே என்ற பக்தி முழக்கத்துடன் முருகப்பெருமானை தரிசிக்க புறப்பட்டுகின்றனர். ஆடி கிருத்திகை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் பக்தி, பொறுமை, ஒடுக்கம், அன்பு மற்றும் மனித நேயம். முருகப்பெருமானை மனமுருகி வழிபட்டால் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கி மன அமைதி, ஆரோக்கியம் மற்றும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர்.

ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானின் ஆறு தெய்வ தாய்மார்களான கார்த்திகை பெண்களை நினைவுகூறும் புனித நாளாகும். அன்பு ஒடுக்கம் பக்தி மற்றும் தன்னடக்கம் ஆகியவற்றை வளர்க்கும் ஓர் ஆன்மீக பயணமே இந்த விரதமும் காவடியும். காவடி என்பது வெறும் சுமை அல்ல, அது அகந்தையே இறக்கி இறைவன் இடம் முழுமையாக சரணடையும் பக்தியின் அடையாளமாகும். வாழ்க்கையில் வரும் துன்பங்கள், சோதனைகள் மற்றும் தடைகளை நம்பிக்கையுடன் கடந்து செல்லும் உறுதியையும் இது நமக்கு கற்றுத்தருகிறது.

ஆமாம்பர்களே அனைவருக்கும் எமது ஓரம் ஸ்ரீ வானொலியில் இந்த அதிகாலையில் வழக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் நல்வரவிற்கிறோம். சரி, நீங்கள் நல்ல இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என நம்புகின்றோம். மறக்காதீர்கள், நாளைக்கு ஆடி கிருத்திகை திருநாள். எனவே இந்த புனித நாளில் நம் உள்ளங்களை அன்பால் நிரப்பி மனித நேயத்தையும் பகிர்ந்து அனைவரின் நலனுக்காகவும் இறைவனை நாம் வணங்குகின்றோம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்ற நம்பிக்கையுடன் முருகப்பெருமானின் அருள் உங்கள் இல்லங்களில் என்றும் நிலைத்திருக்க

ஆடிக்கர்த்திகை என்பது பக்தி, ஒழுக்கம், தியாகம் மற்றும் ஆன்மீக உயர்வை நினைவூட்டும் புனித நாள். இந்த நாளில் விரதம் பிறந்து ஓம் சரவணபவா என முருகப்பெருமானின் திருநாமத்தை ஜபித்து காவடி சுமந்து பால் குடம் ஏந்தி வழிபடுவது சிறப்பானதாக கருதப்படுகிறது. முருகப்பெருமானை மனம் உருகி வேண்டினால் தடைகள் நீங்கி துணிவு, ஆரோக்கியம், ஞானம் மற்றும் குடும்ப நலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது.

தமிழ் மாடமான ஆடி இறை வழிபாட்டிற்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் மிகவும் புனிதமான மாதனா மாடமாக கருதப்படுகிறது. இந்த மாடத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகும். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட ஆறுமுகப் பெருமானை நினைவு கூர்ந்து காவடி என்பது வெறும் சுமை அல்ல, அது நம் அகந்தை, கோபம், பொறாமை, தீய எண்ணங்கள் ஆகியவற்றை இறைவனிடம் சமர்ப்பித்து தூய மனத்துடன் வாழ்வதற்கான ஆன்மீக பயணத்தின் அடையாளமாகும். ஒவ்வொரு அடியிலும் முருகப்பெருமானின் திருநாமம் ஒலிக்கிறது. ஒவ்வொரு வியர்வை துடியிலும் பக்தியின் ஆடம் தெரிகிறது.

ஆடி கிருத்திகை விரதம் இருப்பதால் கிடைக்கும் பலன்கள் மன அமைதியும் ஆன்மீக நிறைவும் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி வளம் பெருகும். நோய்கள் மற்றும் தொன்மங்கள் நீங்க இறையருள் கிட்டும். கல்வி தொழில் வியாபாரம் ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்படும். தைரியம் நம்பிக்கை மற்றும் சிந்தனை வளர்க்கும். குழந்தை பெரு திருமணம் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக பலர் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கின்றனர்.

முருகப்பெருமானை வழிபடுவது என்பது வேண்டுதல்களை மட்டும் வைப்பது அல்ல. உண்மை பேசுவது, பிறருக்கு உதவுவது, பெற்றோர்களை மதிப்பது, நேர்மையாக வாழ்வது, அன்பை பகிர்வது ஆகியவையும் முருக பக்தியின் முக்கிய அங்கங்களாகும். இவற்றை நாம் தினமும் கடைபிடித்தால் அதுவே முருகப்பெருமானுக்கு நாம் செலுத்தும் சிறந்த காணிக்கையாகும்.

0: more happy returns of the day.
1: இன்றைக்கு வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி அடுத்த பாடலின் அம்சத்தினர் ஒருவரில் வசிக்கும் ரமேசா சுப்பிரமணியன் தனது பிறந்தாட்டின மண்புடன் விலகி நம்ம சவிதா மிரும்பாலன் ராஜம்பா சிலாதேவி திரவியம் ரியான் வேல் நந்த ஆகியோரின் சார்பிலும் நாட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றைக்கு போஜிசாக் ஊரைச் சேர்ந்த திருமதி இசை பரியானன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுக்க அவருடைய துணைவன் ஜெவின் மேலும் காம்பே ஊரைச் சேர்ந்த அம்மா சுபா அம்மா தேவி மேலும் மாமனார் ஜெயன் மாமியார் இலட்சுமி அடகி பழனி கிரியன் நிவாணி மேலும் பார்வதி சுப்பிரமணியன் ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகின்றார்கள். அடுத்த படையினால் அமைச்சர் ஊரைச் சேர்ந்த ஜெயா மம்பத்தா தனது பிறந்தாற்றின மண்புடன் வடகீடு மேலும் ரவீன் கோவிலன் குயின்சி குவன் தலைவி மேலும் புவானி பயந்தி நகேஸ்வரி ஜெயன் மகேசன் அம்மா நீதா மேலும் அருமை கருப்பன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நாட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த படனே நாம் லிஸ்காலி ஊரைச் சேர்ந்த ரஜு நாய்க்கந்த மேலும் குமிலாதேவி ருதிசன் ஜெஸ்னி ஆதவன் அத்தி நாயகி ஆகியோருக்கும் அம்புடன் நாம் வடங்கிக்கிட்டோம். இன்றும் மவுத் ஒகி ஊரைச் சேர்ந்த திருமதி சாவித்ரி பொப்பி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய துணைவன் ஹாரி தஸ்யானா சவிசன் ருதிசன் ஆகியோரின் சார்பில் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். அடுத்த படனில் நாம் பொத்துசாப் ஊரைச் சேர்ந்த கெனிசா படனி தனது பிறந்தாட்டை நாம் அன்புடன் வழங்கிடும். அம்மா பமேலா பஷன்முகம் யுவானி அத்தே உமா வடி ஜெலன் அகிலன் ஆகியோரின் சார்பில் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். மேலும் அடுத்த படனை நாம் வாக்கவசிக்கும் ஐயா ரூபன் ராமசுவாமி ஐயா வாசன் ஐயா விநாயகம் மேலும் வினதா மேலும் ஹையோ ஐலன்ஸ் ஹையோ திருக்கோயில் சங்கத்தார்கள் ஆகியோரின் ஆகியோருக்கு வம்புடன் நாம் வணங்குகின்றோம்.

அமர்லே நாளிவரும் ஆடிக்கர்த்திகை திருநாளை முடித்து முருகப்பெருமானின் திருவருள் உங்கள் இல்லங்களில் என்றும் நிலைந்திருந்து ஆரோக்கியம் மன அமைதி குடும்ப ஒற்றுமை செல்வ வளம் மற்றும் வெற்றியை அருளட்டும். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.